ஆரோன் எல்லாமே சா கேன் ஆரோன் செய்யா கண்ணி ஹிலி கேவா காக லூக்கியா கேரக்கா காபன் முன்னம் சஞ்சனோ நபர் தக் தக்கா டவிடு கேக் மனந்தி இல்லையோவா இஜிமே கேன் ஆரோன் செய்யா நாக்கு கல் கல்ல வெள்ளை பீடு டிபி முக்கிய கல குறப்படின் அவர் முன்னுங்க மாத்தனே நமும் கசிர் முன்னுங்க மாத்தனே நமும் கஹால் ரோ பீடு டிபி கிரே இங்கே உங்க கிட்டங்க ஜெகே இருக்கும் முன்னுங்க மாத்தனே அவர் முன்னுங்க சொன்னி ஹோம் நம்ம சாலன் டெக்னீஷியன் கிடைக்கி ஜெகே கொள்கை இருக்கும் முன்னுங்க மாத்தனே அவர் முன்னுங்க சொன்னி ஹோம் நம்ம சாலன் லுங்கி கேனக agi di rigo berra itan macar lungi janaribe stefan baymu dai dranki yungi kolnga edgum no matra borum no san yo mo lungi dai nata gabar no no san du nario e kan gal yonen no mengar lunguna kana go ciringa waya ibrahim mamata mo lunguna kana go gere la belle ki manan ngi wacce mo ille ho ba murum ko mi kala ko la belle biru di be assalamu alaikum wa rahmatullah.